பூர்வீன பார்ப்பாவே தானிதா தரேரிதா பூர்வீன பார்ப்பாவே எங்கலா ஹிமாலிதா குரு கருதே ஜி குணு காவே தேரோ நாம ஜோகி ஜோக சாதே பவுன சாதனா கிட்டே குபாத அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஃபார்சி ஃபரங்கி மான கல்தாரி குரசி ஜானே பச்சம கே பச்சமி பச்சான நிஜ காம கே மரட்டா மங்கில் தேரி மனசு தபசக மரட்டா மங்கில் தேரி மனசு தபசக.

நிர்மோல் கிருஷ்ண பார ஹர ஹர நாம் ஹர ஹர நாம் ஹர ஹர நாம் அதோலுக்கு பார.